பேசலாம் தமிழ் போனின் புரோகிராம் புது பொழிவுடன் உங்களுடன் நாங்கள் பேசுகின்றோம். உங்கள் இதயத்தில் இன்பம் மலர, உங்கள் கவலைகள் மறக்க, மனதெங்கும் சந்தோஷம் நிறைய, உங்கள் மனதை கவர்ந்த இனிமையான பாடல்களுடன் எல்லா செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் மாலை 3:30 முதல் 4:30 வரை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடன் பேசுவது உங்கள் ராஜ்மோகன், உங்கள் ரத்னா மோகன். காதோடு பேசலாம், தினம் தினம் புதுமை, என்றுமே இளமை, எப்போதுமே தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை நிறைய காதோடு பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க தமிழ் போனின் புரோகிராம் காதோடு பேசலாம்.

0: கம்யூனிட்டி ரேடியோ பென்சிகர் 107.8 அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ரத்னா மோகனின் அன்பார்ந்த ஒரு மாலை நல் வணக்கம். நேயர்களே, தமிழ் சினிமாவில் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் கதை ஆசிரியராகவும் நடிகருமான பாரதி ராஜா அவர்கள் நேற்றைய தினம் உடல் நலம் குறைவால் மரணம் அடைந்துள்ளார். வயது 84 ஆகின்றது. சினிமாவிற்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்றே சொல்லலாம். கிராமத்து கதைகளை படங்களில் வந்து மிகவும் தத்ரூபமாக கொண்டு வந்தவர் இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்படுபவர். வயதானதுனால வந்த உடம்பு பலகீனத்தால் இறந்துள்ளார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவன் கிட்ட இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மண்ணில் கதைகளை இயக்கும் அவர் இப்போது அதே மண்ணில் இளைப்பாற சென்றுள்ளார். இன்று அவரை பற்றி பல விசேஷங்கள் பேசலாம். அவர் இயக்கிய படங்களில் உள்ள பாடல்கள் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி அவருக்கு கண்ணீர் அஞ்சலியாக சமர்ப்பணம் செய்கின்றேன். ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பார்த்துடலாமா? கால் பிரேக் ஆயிடுச்சு. நேர்களே, பாரதி ராஜா என்ற இமயம் மதுரையில் இருக்கிற அல்லி நகரத்தை தான் பூர்வீகமாக கொண்டு இருக்கிறாங்க பாரதி ராஜா அவங்க. 1941 ஜூலை 17 பிறந்திருக்காங்க. அவருடைய உண்மையான பெயர் சின்னச்சாமி என்பது. 3 சகோதரிகள் 3 சகோதரிகள். சின்ன வயசுலேயே நாடகம் நடிப்பு ரொம்ப ஆர்வமாக இருப்பாராம். அதனால தான் சென்னை வந்து நாடக கம்பெனிலையும் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு அவர். அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்லலாம் வேலை பார்த்துக்கிட்டே சினிமா சான்ஸ் தேடி அழைஞ்சிருக்காரு. பாரதி ராஜா முதன் முறையாக 1977 16 வயதினிலே என்ற படம் மூலமாகத்தான் முதன் முதலாக இயக்குநராக அறிமுகம் ஆனார். இந்த படம் ஓடலைன்னா பேசாம ஆடு மாடு மேய்க்க போயிட வேண்டிதான் அப்படின்னு நினச்சிட்டு தான் டைரக்ட் பண்ணிடறாராம். ஆனால் அவருடைய வாழ்க்கையே திருப்பி போட்ட ஒரு படம் என்றே சொல்லலாம் இந்த 16 வயதினிலே. படம் சக்க போடு போட்டு பெரிய லெவலுக்கு நம்மளுடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் வர காத்திருந்த ஒரு படம் 16 வயதினிலே. அந்த படத்துக்கு அப்புறம் அவர் எடுத்து வச்ச அடிகள் எல்லாமே வெற்றி படிக்கட்டு என்று சொல்லலாம். ஒரு காலர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? பாரதி ராஜா அந்த இறந்தது பத்தி இன்னைக்கு நிறைய அவர் படங்கள் இயக்கி இருக்காரு, அவரை பத்தி பேசலாம் நினைக்கிறேன். அவருடைய படங்கள் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் ஏதாவது இருக்கா?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச முதல் மரியாதை.
0: முதல் மரியாதை, அதே தான். அது வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாது. என்ன?
1: ஆமா ஆமா, ஐயப்பா, ராஜி கணேசனோட ராதாவோட நடிப்பு ரொம்ப,
0: அந்த நடிப்பு ஆக்சுவலா சொல்லி கொடுத்ததே, ஆமா, சொல்லி கொடுக்கறதே இவரு தானே, பாரதி ராஜா தானே?
1: ஆமா ஆமா,
0: முத்து முத்தான படங்கள். அதே மாதிரி ஒரு ஒரு நடிகைகளை அறிமுகப்படுத்துறதுலயும் அவருதான். அந்த ராதிகா, ராதா, ரேவதி, ரேகா எல்லாம் அவருதான் அறிமுகப்படுத்தி இருக்காரு. ஆமா, ரேகா தான். இவங்க இவ்வளவு பேரையும் அறிமுகப்படுத்தினதே நம்ம பாரதி ராஜா சார் தான். அப்போ முத்து முத்தான நடிகைகள் எவ்வளவு அவங்களுடைய படங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாட்டுலாம் மறக்க முடியுமா? சொட்ட சொட்ட நனையது தாஜ்மஹால், கொடை ஒண்ணு வேணும். ஆமா, பாரதி ராஜா அவரு வேற லெவல். மண்ணும் பொண்ணையும் அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாரு.
1: ஆமா, வடிவுக்கரசே அதுல ரொம்ப பேசுப்பதையா, எவ்வளவு இதா பேசுவா.
0: ஆமா ஆமா, வடிவுக்கரசையும் அறிமுகப்படுத்தினது இவரு தான். சிவப்பு ரோஜாக்கள்ல வடிவுக்கரசி ஒரு கேரக்டர்ல வருவாங்க பாத்தீங்களா? ஸ்டெனோவா வருவாங்க.
1: ஆமா, சிவப்பு ரோஜாக்கள்ல இருக்காங்க. அது மாதிரி ராஜேஷும் வடிவுக்கரசியும் கொடுத்தா இன்னொரு படம் இருக்கு, 10 வண்ண ரோஜாவா.
0: ஆமா, அதுவும் சூப்பர்.
1: அந்த பாட்டுல, அந்த படம்ல ரொம்ப அழகியா இருக்கு.
0: அதே மாதிரி இளையராஜா சாரும் பாரதி ராஜா சாரும் இந்த ரெண்டு பேரோட படங்களோட காம்பினேஷன்ல ஏகப்பட்ட படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் தான் வந்திருக்கு.
1: வெற்றி படங்களா, எல்லாமே நல்லது.
0: இந்த 70s
1: வந்து முத முத அந்த நடிச்சதுல என்ன படத்துல ரொம்ப இது சத்யராஜ் கூட.
0: ஆமா ஆமா, கடலோர கவிதைகள் ரொம்ப அற்புதமா இருக்குமே.
1: ரொம்ப இதா இருந்துச்சு. சத்யராஜ் முத
0: பாரதி ராஜா ஒரு சொல்லுவார் தெரியுமா, ஒரு டயலாக், ஒரு படம் வந்துருச்சுனாலே ஒரு கும்பிடு போட்டு, எண்ணினிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்துக்கு உரிய பாரதி ராஜா அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா, அது மறக்கவே முடியாது. அது ஒரு படம் தொடங்க போதுனா கைய வச்சு ஒரு கும்பிடு போட்டு இந்த டயலாக் பேசுவாரு. பெரிய பெரிய ஆட்கள்லாம் இப்ப அப்படியே இறந்துகிட்டு வர்றாங்க,
1: பழசு மாதிரி இனிமே புரிஞ்சு வரவே செய்யாது.
0: எல்லாருக்குமே பொதுவாமா, எல்லாருக்குமே பொதுவா மரணம் அப்படிங்கறது எல்லாருக்கும் இருக்கு.
1: அது கடவுளை பிறக்கும் போதே இயற்கையெல்லாம் எழுதி வச்சிருவாருல, எந்த நேரம் எப்போன்னு.
0: அது ஒன்னு ஒரு டயலாக் ஒருத்தங்க சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது செத்த பொணத்தை பார்த்து சாக போற பொணங்கள் நடந்து வந்து அழுகுந்து அழுதுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஆமா ஆமா ஆமா,
0: செத்த பொணத்தை பார்த்து நாமெல்லாம் சாக போற பொணங்கள் ஃபியூச்சர்ல.
1: அது உண்மைதானே, என்னதான் சொத்து பத்து பணம் இருந்தாலும் மண்ணு என்னைக்குமே நம்மள கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் என்னைக்கு எந்த டைம்ல கூப்பிடணுமோ அந்த டைம்ல அந்த அந்த மண்ணே இழுத்துட்டு போயிரும். நம்ம மண்ணு மண்ணு அடிக்கும்.
0: கரெக்டுக்கா, நல்லா அற்புதமா சொன்னீங்க.
1: அந்த மண்ணுக்குதான் நம்ம சொந்த கண்ணல, மண்ணுக்குதான் நம்ம சொந்தம், நமக்கு மண்ணு சொந்தம் இல்ல.
0: கரெக்டுக்கா, கரெக்டுக்கா, சரிக்கா, நல்லா அற்புதமா சொன்னீங்க. அப்ப பாட்டு கேட்டுருவோமா? ஓகே அக்கா, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு முழுக்க முழுக்க பாரதி ராஜா அவங்க இயக்கிய படத்தில இருந்து பாடல்கள் கேட்க போகின்றோம். முதல் பாடலாக நிழல்கள் என்ற படம். நிழல்கள் ரவியும் இந்த படத்துலதான் அறிமுகம் ஆக்கியிருப்பாங்க. அதுல பாட்டு எல்லாமே இசைஞானி இளையராஜா சாரும் இவரும் சேர்ந்து அற்புதமான பாடல்கள். எல்லா பாட்டுமே பொன்மாலை பொழுது மடை திறந்து தாவும் நதி என அந்த பாட்டு இருக்குது, பூ கதவியே தாழ் தீரவாய், ரொம்ப அற்புதமான மென்மையான பாட்டு இந்த படத்துல. இதுல இருந்து ஒரு பாட்டு ஒன்னு கேட்டுட்டு வந்துடலாமா?

0: ரொம்பவே அற்புதமான ஒரு காதல் பாடல்ன அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு ஒரு மென்மையான ஒரு காதல் பாட்டு, நல்லா டைரக்ட் பண்ணுவார் பாரதி ராஜா சார். அப்படியே அபிநயம் எல்லாம் அவரே அந்த ஆக்ட் பண்ணியே காமிப்பார். இப்படி பண்ணுங்க, இந்த ஆங்கிளில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பேட்டிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக பேட்டி கொடுத்துருப்பாரு. தமிழ் சினிமாவில் 1970களில் கடைசி காலகட்டத்தில் ஒரு புதிய புயல் வீசியது அப்படின்னே சொல்லலாம். இயக்கத்திற்கு பாரதி ராஜாவும் இசைக்கு இளையராஜாவும் காலடி எடுத்து வைத்த தருணம். அந்த ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்தில் தான் அறிமுகம் ஆனாங்க. ரெண்டு பேருமே தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். இந்த ரெண்டு ராஜாக்களும் சேர்ந்து 16 வயதினிலே என்ற படத்தில் இணைஞ்சாங்க. முதல் முறையாக கமலும் ரஜினியும் ஸ்ரீதேவியும் இணைந்த ஒரு அற்புதமான படம். மிகவும் இயல்பாக அந்த படத்தை இயக்கியிருந்தார் பாரதி ராஜா அவர்கள். ஒரு காலர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களே? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாமா?
1: நல்லா இருக்கேம்மா.
0: சரி, சொல்லுங்க. நீங்க ஒரு பாட்டு ஒண்ணு, அம்மா நீங்க ஒரு பாட்டு ஒண்ணு என்கிட்ட கேட்டீங்க. அது என்ன படம்? பாக பிரிவினை. அந்த படம்
1: பாக பிரிவினை.
0: சிவாஜியும் சரோஜா தேவியும் தான் நடிச்சிருந்தாங்க அந்த படம். என்ன பாட்டு தெரியுமா? தலையாம் பூவெடுத்து தடம் பார்த்து நடை நடந்து. அது என்ன படம்னு என்கிட்ட கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கேன். சின்ன பிள்ளைல ஊஞ்சால் ஆடும் போது இந்த பாட்டு பாடி பாடி ஆடிக்கிட்டு இருப்பேன்.
0: அந்த ஞாபகம் வந்துருச்சேனா? அந்த படம் பாக பிரிவினை. பழைய காலத்து பாரதி ராஜா சாரோட படங்கள்லாம் ஞாபகம் இருக்கா?
1: நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த 16 வயதுல நான் 3 தடவை பார்த்தேன் அந்த படம்.
0: அதுல யார ரொம்ப பிடிக்கும்?
1: ஸ்ரீதேவி, கமலதாசன். அந்த அம்மா ஆட்டு நடிச்சிருந்தவங்க பேர் என்ன?
0: வடிவுக்கரசியா?
1: ஸ்ரீதேவியோட
0: அந்த படத்துல பேர் ஞாபகம் இருக்கா?
1: இல்ல, பேர் மறந்து போச்சு. தெரிய மறந்து போச்சு.
0: மயில்.
1: மயில். மயில்.
0: மயில். மயில் மாதிரி அவ்வளவு அழகா இருப்பாங்க.
1: டாக்டர் மாட்டா லாஸ்ட் பிரேமிச்சிருவாங்க.
0: ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு
1: கதை? 2-3 தடவை பார்த்தேன்.
0: சரி,
1: அதுக்கு பிறகு கமலஹாசன் தானே அவங்கள கல்யாணம் கட்டது லாஸ்ட்.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா. கடைசியில
1: நல்ல படம்,
0: நல்ல படம், நல்ல இயக்க. கிராமத்தை அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாரு பாரதி ராஜா படம் தான்.
1: ஆமா, அதுல நல்ல ஒரு பாட்டு.
0: சரிம்மா, இந்த பாட்டு செந்தூர பூவை போட்டுடலாமா?
1: போதும், அது போதும். அதுக்கு முன்னாலே 1 தடவை நான் சார்த்தா கேட்டிருந்தேன் அந்த பாட்டு.
0: சரிம்மா, அந்த பாட்டை 16 வயதினிலே செந்தூர பூவை பாட்டு போட்டுருவோம். சரியா?
1: போட்டுருவோம்.
0: ஓகே அம்மா, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. 16 வயதினிலே அப்படிங்கிற படம் சொன்னாலே எல்லாருமே அற்புதமா நடிச்சிருப்பாங்க. அதிலும் ஸ்ரீதேவி ஒரு வெள்ளை கலர் பாவாட சட்டை தாவணி போட்டுக்கிட்டு அந்த பூக்கள், அந்த செந்தூர பூவுக்கு இடையில அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே வர்ற அந்த பாட்டை வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஜானகி அம்மா ரொம்ப அழகா பாடி இருப்பாங்க.

0: ரொம்பவே அற்புதமான பாடல்ண, வேற லெவல். என்னமா டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு பாரதி ராஜா சார். ஓகே நேர்களே, இன்னைக்கு வந்து இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவங்கள பற்றி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசி கொண்டு இருக்கின்றேன். அவருடைய படங்களில் வந்து யாருமே அதிகமாக மேக்கப்பே போட மாட்டாங்களாம், மேக்கப்பே வேண்டாம் அப்படின்னு பாரதி ராஜா சொல்லிடுவாராம். என்னுடைய படங்களில் இயல்பான முகம், இயல்பான நடிப்பு இருக்கணும் நடிகர் நடிகைகளுக்கு, அது போதும் அப்படின்னு சொல்லுவாராம். இவர் அறிமுகம் செய்து வைத்த நடிகைகள் வந்து ரா அப்படிங்கிற எழுத்தில் தொடங்குற மாதிரி பார்த்துக்கிடுவாராம். ராதிகா, ராதா, ரேவதி, ரஞ்சிதா, ரேகா, ரெமா அப்படிங்கிற பெயர்கள் எல்லாமே இந்த ரால தான் தொடங்கியிருக்கும். அது ஒரு சென்டிமெண்டலாகவே இருக்குமா. எல்லா நடிகையுமே அந்த ராவில் தொடங்கின நடிகை எல்லாம் பாருங்க, நல்ல பேர் புகழும் பெற்று இருப்பாங்க. அதே மாதிரி நடிகர்களும் பாக்யராஜ், கார்த்திக், நிழல்கள் ரவி இவங்க எல்லாருமே பாரதி ராஜா தான் அறிமுகம் செய்து வச்சிருக்காரு. ஒரு காலர் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க, யாருன்னு பாத்திரலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சத்யம் பேசுறேன்.
0: ரேடியோட வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிடுங்களேன். எக்கோ அடிக்கு.
1: வச்சிறேன்.
0: வச்சிட்டு பேசுங்களேன்.
1: ஓ. சௌக்கியமா இருக்கீங்களா?
0: சௌக்கியமா இருக்கறேன். உங்க பேர் என்னங்க?
1: சத்யன்.
0: சத்யன். ஆ சரி, சொல்லுங்க என்ன வேலை பாக்குறீங்க?
1: அப்பள வேலை பாக்குறேன். அன்னைக்கு கூப்பிடல கொஞ்சம் முன்னாடி.
0: ஆமா, ஒரு 2 மாசம் இருக்குமா?
1: எப்படி
0: அழகா தமிழ் பேசுறீங்க.
1: தமிழ்நாட்டுல கொஞ்ச நாள் இருந்தேன்.
0: எந்த ஊர்ல இருந்தீங்க?
1: மதுரையில.
0: எத்தனை வருஷம் இருந்தீங்க?
1: 2 வருஷம் இல்ல.
0: அதனால தமிழ் பேச கத்துக்கிட்டீங்க?
1: கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன்.
0: அங்கேயும் அந்த அப்பளம் வியாபாரம் தானா?
1: ஆமா, அங்கே அப்பளம் வியாபாரம் தான்.
0: எப்படி, நீங்களாவே தயார் பண்ணிக்கிடுவீங்களா?
1: இல்ல, அங்கே முதலாளி தயார் பண்ணி, நான் வேலைக்காரன்.
0: நீங்களே தயார் பண்ணி எப்படி விக்கிறதா இல்லனா பேக்கிங் செக்ஷனா, எதுல இருக்கீங்க நீங்க?
1: நிகழ்ச்சியில
0: பாரதி ராஜா சார பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அவருடைய படங்கள் பாக்குறது உண்டா? அவருடைய படங்கள்னு சொன்னா ஏகப்பட்ட படம், 16 வயதினிலே, கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள், நிழல்கள், மண் வாசனை, இதெல்லாம் அவரு படம் தான். பேர் தெரியல. கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கொடி பறக்குது, புதுநெல்லு புதுநாத்து, கிழக்கு சீமையிலே இவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி வேற என்ன படம், அந்தி மந்தாரை, கடல் பூக்கள், நாடோடி தென்றல், கைதியின் டைரி, முதல் மரியாதை இவர் தான் பண்ணிருக்காரு. முதல் மரியாதை பாத்திருக்கீங்களா?
1: அதெல்லாம் பாத்துருக்குது. ஆனா
0: வர்றாங்க.
1: அடுத்த
0: பாட்டு கேப்போமா? ஓகே, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. அடுத்த பாடலாக கிழக்கே போகும் ரயில் என்ற படம், ராதிகா நடிச்சிருப்பாங்க, சுதாகர் நடிச்சிருப்பாங்க, எஸ் ஜானகி அம்மா ரொம்ப அழகா ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாங்க. பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று வருது, கேட்கலாமா?

0: சாமி அப்படிங்கிற நாடோடிக்காரங்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு ரொம்ப அற்புதமா வெளிக்காட்டியிருப்பாங்க. அப்புறம் கிழக்கு சீமையிலே இந்த படம்லாம் சக்கப்போடு போட்ட படங்க. அப்புறம் கருத்தம்மா, புதிய பாசம் மலர் அப்படிங்கிற ஒரு படம் இவர் தான் எடுத்திருந்தாரு. பசும்பொன், தமிழ் செல்வன், அந்தி மந்தாரை, அவங்க பையன் மனோஜ் நடித்த தாஜ்மஹால் படமும் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. கடல் பூக்கள் இப்படின்னு இவருடைய படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம், எல்லாமே அற்புதமான படங்கள் தான். ஒரு நேயர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நம்ம பாலக்காடு குட்டியா?
1: ஆமா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க. இங்க ரயில் இல்ல, கம்மி தான் இருக்கு, மழை கம்மி.
0: இங்க நல்ல மழை பெய்யுது.
1: இங்க நேற்றுக்கு இல்ல, முந்தா நேற்று இல்ல, கம்மி தான் வேலை. வயல் வேலை எல்லாம் அப்படியே இருக்கு.
0: ஆனாலும் எங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் கரெக்டா கேட்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம்.
1: ஆஹா, அதெல்லாம் கரெக்டா இருக்கும்.
0: ஒரு நாள் கரண்ட் இல்லனா கூட கை கால் நடுங்கிடும் போல.
1: காதோடு காதோரம் ஒரு மணி வந்து செகண்ட் வந்து ஒரு மணி 13 மினிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு, தெரியுமா?
0: அது ஏன் அப்படி அவ்வளவு லேட்டா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்டீங்களா?
1: கேட்டாச்சு, நான் அவரோட கேட்டாச்சு, அப்ப அவர் ஒன்னும் மறுபடி வரல.
0: என்ன காரணம் தெரியலையே. சரி,
1: அது போட்டோம். பின்ன கர்த்தமா அந்த படம் இருக்கு, நான் ஒரு 20 டைம் பார்த்திருக்கேன்.
0: அது வந்து ரொம்ப அற்புதமான படம்.
1: ராஜா ராஜஸ்ரீட சூப்பர் மூவி ஆகும்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: எப்படி இருக்கு தெரியுமா? அதே வேதம் புதியது, அதெல்லாம் நான் ஒரு 10-15 வாட்டி பார்த்திருக்கேன்.
0: அதெல்லாம் ரொம்ப அது இயல்பான நடிப்பு, எல்லாமே
1: எல்லாம் சூப்பர் சூப்பர் மூவி ஆகும்.
0: நல்லா இருக்கிறோம். இந்த கருத்தம்மா படத்துல மண்ணோட பெருமையும் பெண்ணோட பெருமையும் பேசுற அற்புதமான படம்.
1: அது இருக்கு. அதுபோல மண் இது வேதம் புதியில வேதமா பெருசு, காதலா பெருசுன்னு சாங் இருக்கு.
0: கரெக்ட் கரெக்ட். ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு அந்த ஒரு மாரல் கண்டிப்பா இருக்கும். அதுல
1: ஒரு மாடல் சாங்ஸ் இருக்கு, அதுக்கு அனுசரிச்ச சாங்ஸ் இருக்கு.
0: கருத்தம்மா பாட்டுலயே நம்ம போட்டுலாமா ஒரு பாட்டு?
1: போடுங்க, நல்ல பாட்டு இருக்கு. அந்த காலில முள்ளு போட்டு சீன் இருக்கு.
0: கரெக்ட், அந்த பாட்டு. காடு பொட்ட காடு, செங்காத்து வீசும் காடு அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு.
1: வேற சௌக்கியம் வரணும் இல்லையே? சமாச்சாரம்
0: நல்லா இருக்கிறோம், சௌக்கியமா இருக்கிறோம். சந்தோஷம், சந்தோஷம் கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. கருத்தம்மா படம், ஏ ஆர் ரஹ்மான் அவங்களுடைய இசையில இந்த படத்தோட பாடல்கள் எல்லாம் அற்புதம். அந்த பாடல் எடுத்த விதம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல சரண்யா பொன்வண்ணன் நடிச்சிருப்பாங்க, அதாவது வயிற்று பிள்ளையா இருப்பாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துடும், பொம்பளை பிள்ளை பிறந்தாலே அந்த படத்துல அந்த அதாவது இந்த கள்ளிப்பால் இல்லைன்னா நெல்லு வச்சு அந்த குழந்தைய கொன்னுடுவாங்க அந்த கிராமத்துல. அந்த வந்து எதிர்க்கிற விதமா உள்ள ஒரு படம் தான் இந்த கருத்தம்மா அப்படிங்கிற ஒரு படம். பாரதி ராஜா சார் அவ்வளவு அற்புதமா டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு பாட்டு பாரதி ராஜா சாரும் பாடியிருப்பாங்க இந்த பாட்டுல, மலேசியா வாசுதேவனோட இணைந்து. அந்த பாட்டை கேட்கலாமா?

0: அப்பா வேற லெவல்ல இந்த பாட்டை எடுத்திருப்பாங்க. அப்படியே ஒரு அப்பா ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அவங்க வாழ்ற அந்த வாழ்க்கை, அந்த விவசாயம், அதை பத்தி அப்படியே பேசுற மாதிரியான ஒரு படம், ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த கருத்தம்மா படத்துல அந்த பெண் சிசு கொலையத்தான் அது ஒரு கருவா வச்சுக்கிட்டு இந்த படம் எடுத்திருப்பாரு பாரதி ராஜா சார். ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு ஒரு கதாபாத்திரமும் இவர் வந்து செலக்ட் பண்ற அந்த பெண்களுடைய கதாபாத்திரம் மறக்கவே முடியாதுங்க. 16 வயதினிலே ஸ்ரீதேவிக்கு வந்து இந்த மயிலு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், மண்வாசனையில ரேவதியோட கேரக்டர், கிழக்கு சீமையிலே அந்த ராதிகாவோட அண்ணன் தங்கை பாசம், முதல் மரியாதையில ராதாவிற்கு கொடுத்த அந்த அற்புதமான ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர், அலைகள் ஓய்வதில்லையில அந்த சில்க் ஸ்மிதாக்கு பார்த்தீங்களா, அவங்க அன்னிக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒரு வேடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொரு படத்திலும் அந்த பெண்களுடைய கேரக்டருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாராம் பாரதி ராஜா சார். தொடர்ந்து பேசிக்கின்றேன் ஒரு காலர். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். கிருஷ்ணன் முண்டைக்கல், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லபடியா போகுது.
0: சரி, சொல்லுங்க விசேஷங்கள்.
1: பாரதி ராஜா சாருக்கு அவரோட ஆத்மாவுக்கு நித்திய சாந்தி அமையட்டும் நான் வேண்டிக் கொள்கிறேன்.
0: சரிங்க, ரொம்ப எல்லாருமே, அதாவது இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமே ஆக்சுவலா அவருக்கு வந்து பாதத்துல அந்த கண்ணீர் அஞ்சலியா தான் சமர்ப்பணம் செய்யறேன் இன்னைக்கு. ஏன்னா அற்புதமான படங்கள் தந்திருக்காரு நமக்காக.
1: கடலோர கவிதை, அழகே ஓய்வதில்லை, 16 வயதுல எனக்கு மறக்கவே முடியாது. ஆனா எனக்கு அன்னைக்கு 16 வயசா இருக்கு அந்த படம்.
0: சரி, அதனால மறக்கவே முடியாது.
1: அதுல பாட்டு, செந்துரப்பூவே செந்துரப்பூவே தென்றன்னல் காட்டே, என் மன்னன் இங்கே என் மன்னன் இங்கே நீ கொஞ்சம் சொல்வாயோ, செந்துரப்பூவே செந்துரப்பூவே தென்றன்னல் காட்டே, என் மன்னன் இங்கே என் மன்னன் இங்கே நீ கொஞ்சம் சொல்வாயோ.
0: மறக்கவே முடியாது வாழ்க்கையில ஒரு ஒரு பாடல்களும் முத்து முத்தான பாடல்கள். அதான் இளையராஜா சாரும் பாரதி ராஜா சாரும் இந்த ரெண்டு ராஜாக்களும் சினிமா உலகத்திலே அப்படி ஒரு கொடி கட்டி பிறந்திருக்காங்களே, நல்லா பறந்திருக்காங்க. காலகட்டம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்ததுக்கு காரணம் இவங்க தான். கொடியிலே மல்லிகப்பூ மணக்குமே
1: மறக்கவா, அப்படியே நினைக்கிறேன்.
0: நல்ல பாட்டு, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதுவும் சத்யராஜுக்கு முகத்தை எல்லாம் நல்ல கருப்பாக்கி ஒரு கேரக்டர் வித்தியாசமா ஆக்கியிருப்பாங்க தெரியுமா. சத்யராஜு ரேகா ரொம்ப நடிச்சு நல்லா நடிச்சிருப்பாங்க.
1: ஒரு கல்லை தொட்டாலும் ஒரு புள்ளை தொட்டாலும் அதுல எல்லாம் கதை இருக்குன்னு
0: அவருக்கு. கரெக்ட், அவர் வந்து ரொம்ப ரசிப்பாராம் பாரதி ராஜா சார் வந்து பயங்கர ரசனையா, ஒரு மலையோ ஒரு ஆறோ ஒரு குளமோ ஒரு மரங்களோ எதை பார்த்தாலும் அது அப்படியே நம்ம இந்த படத்துக்கு எப்படி கொண்டுட்டு வரலாம் அந்த சிந்தனை மொத்தம் அதுலயேதான் இருக்குமா.
1: கூட ஒரு கதை இருக்குன்னு அவரு சொல்றாரு, கூட ஒரு கதை இருக்கு.
0: அவர்கிட்ட வந்து ஒரு ஆளு இன்டர்வியூ எடுத்திருக்காங்களாம், ஒரு நபர் வந்து இன்டர்வியூ எடுக்கும் போது அவர் சொன்னாரா, இந்த உலகத்தை விட்டு போயிட்டோம்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ நான் வந்து அந்த சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு போறேன்னு வருத்தப்படுவீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்படி இல்ல, நான் இந்த மரங்கள் செடிகள் கொடிகள் இந்த இயற்கையை விட்டுட்டு போறேனே அப்படின்னு தான் நான் வருத்தப்படுவேன். எவ்வளவு அற்புதமான இது, நம்ம வந்து இந்த உலகத்துல பிறந்திருக்கோம்னா நம்ம அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கையை ரொம்ப விரும்புவாராம் பாரதி ராஜா சார்.
1: நான் லாஸ்ட்ல பாரதி ராஜா பார்த்து இந்த உயிர சினிமா இருக்குல்ல மோகன்லாலோட,
0: தொடரும் தொடரும் படத்துல ஒரு தொடரும் தொடரும் படத்துல கூட ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணிருப்பாரு. ஆமா ஆமா, அதே மாதிரி தனுஷோட சேர்ந்து திருச்சிற்றம்பலம் வாத்தி அப்படிங்கிற படத்துல எல்லாம் நடிச்சிருப்பாரு. லாஸ்ட் இப்ப கூட ரீசெண்டா எல்லாம் நடிச்சிட்டு கடைசி வரைக்கும் அவரு நடிச்சுக்கிட்டேதான் இருந்திருக்காரு. இப்பதான் ஒரு 2 வருஷமா உடம்புக்கு முடியாம இருந்திருக்கு. அதுவும் அவங்க பையன் போன வருஷம் இறந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருந்துட்டாரு. சரிங்க.
1: கடலோர கவிதைகள் கரைகள் ஓய்வுகள் அதுல ஏதாவது பாட்டு?
0: ஓகே, கடலோர கவிதைகள் அப்படிங்கிற ஒரு படமா, அதுல வந்து அடி ஆத்தாடி இல மனசொன்னு அந்த பாட்டை போட்டுடலாமா? ஓகே ஓகே, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. கடலோர கவிதைகள்னு சொல்லும் போதே ரேகா அந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு நடப்பாங்க பார்த்தீங்களா, அது யாராலும் மறக்கவே முடியாது. ரேகான்னு சொன்னாலே அந்த கொடை பிடிச்சிக்கிட்டு நடக்கிற ஸ்டைல் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அது கூட அந்த பாரதி ராஜா சாரோட ஒரு டைரக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அடியாத்தாடி இளமான சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, அடி அம்மாடி ஒரு அல வந்து மனசுல அடிக்குது அது தானா. ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க அந்த பாட்டை, கேட்டுட்டு வந்துடலாமா?

0: a flagship initiative of the Ministry of Education, Government of India, inspired by the vision of Honorable Prime Minister Shri Narendra Modi. Bharat Innovates 2026 will showcase 120 startups across 13 sectors, from healthcare and AI to agriculture and semiconductors, in Nice, France, from 14th to 16th June. Bharat Innovates 2026, built in India, ready for the world.
1: நேர்களை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சாரை பற்றி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். தமிழ் சினிமாவை வேறு ஒரு பாதைக்கு கொண்டு சென்றவர் பாரதி ராஜா. அவங்க மண்ணோடு பிறந்து வளர்ந்த அந்த மனித உறவுகளின் அருமைகளையும் மயில் இறகால் வருடியது போல நமக்கு அற்புதமாக ஒவ்வொரு படங்கள்லையும் சொல்லியிருப்பாருங்க. பாரதி ராஜா அவங்க வந்து இந்த காட்சியினால் கிராமத்து மண் வாசனையை உலகத்துக்கே வெளிக்காட்டியிருப்பார். இளையராஜா சார் வந்து தன்னுடைய இசையின் மூலம் அந்த மண் வாசனைக்கு உயிர் கொடுத்திருப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் இணைந்த போது காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களும் படங்களும் கிடைச்சது. அந்த காலத்தில் யதார்த்தமான கிராமத்து கதைகளை இயக்குவதற்கு பாரதி ராஜாவுக்கு ஈடு இணை இல்லை என்றே சொல்ல வேண்டும். அவருடைய ஒவ்வொரு படங்களும் மிக மிக அற்புதமாக இயக்கிய படங்கள். ஒரு காலர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங். குட் ஈவினிங்.
2: நூர்ஜஹான் மையனேடு.
1: நூர்ஜஹான், நல்லா இருக்கீங்களாமா?
2: நல்லா இருக்கு. நல்ல கொஞ்ச நாளாய் உங்க கேட்ட பர்சன். ரொம்ப நாளாய்
1: கேட்டேன். ரொம்ப வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். மறந்துட்டீங்களா?
2: பாட்டு வேணும் இன்னைக்கு. பாரதி ராஜா சாரோட பாட்டுகள் தான் மேடம் கொண்டு வந்திருக்கல.
1: ஆமாமா, அந்த பாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். முதல் மரியாதையில இருந்து பாட்டை போட்டுருவோமா? ஒரு
2: பாட்டு பதினாறு வயசுலயே படம் தான் பார்த்திருக்கேன். அதுல எல்லா பாட்டுமே எனக்கு நல்லா தெரியும்.
1: அந்த பாட்டு போட்டாச்சே, நம்ம முதல் பாடலே போட்டாச்சு, செந்தூர பூவே பாட்டு.
2: செந்தூர பூவே அந்த ஆங்குயிலே மாங்குயிலே காரக்காட்டுக்காரன் பிலிமில.
1: அது கரகாட்டக்காரன் வந்து அவங்க இல்லமா?
2: எல்லாம் மறந்து போயாச்சு.
1: எல்லாம் மறந்து போயாச்சு. ஆனா பாட்டெல்லாம் பிடிக்கும்.
2: என்ன இந்த பாட்டே பட்டத்தானம் ஜெயட மோளுக்கு உந்த பிறந்தாள் சமர்ப்பிக்கிறேன். அவளோட பிறந்தா என்ன அவளோட மெமரி போயிருக்கணு. அவൾ മെല്ലെ റിക്കവർ ആയി വന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. വേഗമായി ഗുണമായി പഴയതിനൊക്കെ മിടികെ വരണമെന്ന് ரொம்ப പ്രാർത്ഥിക്കുകയാണ്.
1: ശരിമാ, ഇന്ന പാട്ട് അപ്പോൾ അവങ്ങൾക്കായി ഡെഡിക്കേഷൻ பண்ணிடுவோம். சரியா?
2: ஓகே, தேங்க்யூ.
1: ஓகே, மக்கவுட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. முதல் மரியாதை என்ற ஒரு படம், இப்ப கூட அவங்க ஃப்ரெண்டு உடம்புக்கு முடியாம இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக கூட இந்த பாடல், அவங்களுக்கு கொடுக்கற இந்த முதல் மரியாதை அப்படின்னே சொல்லலாம். அதுல ஒரு அற்புதமான பாட்டு. ராதாவும் சிவாஜி கணேசன் அவங்களும் நடிச்சிருப்பாங்க. வேற லெவல்ல இருக்கும் அந்த படம்லாம். எத்தனை தடவை அந்த படத்தை பார்த்தாலும் சலிப்பே தட்டாத படம். ஏன்னா டைரக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சு.

நேர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு செய்யப்படுகின்றது. இன்னைக்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் இயக்கிய படங்கள்லிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். நிறைய நிறைய படங்கள், அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது காணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மண்வாசனை அப்படிங்கிற ஒரு படத்துல கூட ஒரு அற்புதமான ஒரு பாட்டு ஒன்று இருக்கே, புத்தி வச்ச மல்லிக மொட்டு பூத்திடுச்சு வெக்கத்த விட்டு, மறக்கவே முடியாது யாராலும். என்ன கிழக்கு சீமையிலே அப்படிங்கிற ஒரு படம் பாருங்களேன், மானோத்து மந்தையிலே மாங்குட்டி பெத்தமயிலே, அதுல உள்ள கிராமத்து கதைகள் அவ்வளவு அற்புதமா இருக்கும். பாகிராஜ் அறிமுகமான புதிய வார்ப்புகள், தம்தன தம்தன தாளம் வரும் புதுராகம் வரும் அப்படிங்கிற ஒரு பாட்டையும் நம்மளால் மறக்கவே முடியாதுங்க. சொல்லிக்கிட்டே போகலாம், ஏகப்பட்ட படங்கள் ஏகப்பட்ட பாடல்கள் எல்லாமே அற்புதமான படங்கள் இயக்கி இருப்பார். இப்போ வந்து அவருடைய ரசிகர்களும் இந்திய சினிமா திரை உலகமுமே திரண்டு சென்று அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் அவருடைய இறுதி சடங்கு நடந்தது. ஆக்சுவலாக இந்த 3 to 4:30 தான் நினைக்கிறேன் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் அவருடைய பாடல்கள் வந்து நம்ம எல்லாருமே கேட்டோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட கேட்டுக்கொள்கின்றேன். பத்மஸ்ரீ விருது, 6 நேஷ்னல் அவார்டு, 4 ஃபிலிம்ஃபேர் அவார்டு, 6 தமிழ்நாடு அரசு விருது, ஒரு நந்தி விருது அப்படின்னு ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி குமிச்சு இருக்காருங்க. எண்ணினிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரு சொல் வந்து இன்னைக்கு உதிர்ந்து விட்டது, மண்ணோடு மண்ணாக போக போகின்றது. அப்படி இருந்தால் கூட அவருடைய படங்கள் பாடல்கள் மூலமாக நாம் வந்து எப்போவுமே அவர் நம்மோட வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். இந்த உலகை விட்டு விண்ணுலகிற்கு சென்றால் கூட இவருடைய படங்களும் கதைகளும் இவருடைய டைரக்ஷனும் காலம் காலமாக அவருடைய பெருமையை பேசிக்கொண்டே தான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். கடைசி பாடலாக புதுநெல்ல புதுநாத்து என்ற படத்திலிருந்து ஒரு பாட்டு ஒன்று வருது, எல்லாருமே கேட்டு ரசியுங்கள். அப்போ மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு ரத்னா மோகன். நன்றி, வணக்கம்.